0: அது பைலன்சர் சொந்தகம்
1: Orlando,
0: Wilson.
1: Orlando,
0: no, papá, no.
1: Tranquilo, mano, perro.
0: No puedo, papá, que me te